0: And finally, we need to make our coconut farmer more resilient and prosperous. It is a matter of great privilege and honor for our Coconut Development Board to host this important national event here in Thiruvananthapuram, the capital of Kerala, and the land where coconut is deeply woven into the agricultural, economic, and cultural and social fabric of our society.
1: நாளிகர் விகசன போர்டு சேர்மன் ஸ்ரீ சுபா நாகராஜன்.
2: தி வெர்ஜின் கோகனட் ஆயில் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடந்தது கோயம்புத்தூர்ல. அதுல கேன்சரை இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் எப்படி சரி பண்ணுது அதை மிக தெளிவாக விளக்கினாங்க. அந்த அளவுக்கு தென்னை மரத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நாம தென்னையை வளர்த்தா போதும் பேசினாங்க, முன்னாடி பேசினவங்க பேசினாங்க. தென்னையை முதல்ல நடும்போது அதுக்கு தென்னை கன்று இல்லை, தென்னை பிள்ளை, அது பிள்ளையாத்தான் நினைச்சு வளர்க்குறாங்க. வளர்த்ததுக்கு பிறகு தென்னை நம்ம வளர்த்துட்டு இருக்கு. உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல தென்னை தென்னை உற்பத்தியில் ஃபர்ஸ்ட்ல இருக்கு.
1: நூதன சாங்கேதிக வித்தியகள் உற்பத்தனக்ஷமத வர்த்திப்பிக்கும் மார்க்கங்கள், மூல்யவர்தித உற்பத்தங்கள், சம்ஸ்கரண சாங்கேதிக வித்தியகள், சம்ரம்பகத்வ விபணி சாத்தியதகள் என்ன பரிச்சயப்படுத்த பிரத்யேக பிரதர்சனவும் இதோடனுபந்திச்சு ஒருக்கி இருந்து. கர்ஷகர், கவேஷகர், சாஸ்திரஜர், சம்ரம்பகர், நாளிகேர மேகலையிலே விவித ஸ்தாபனங்களுடைய பிரதிநிதிகள் என்னிவருள்பட்ட பிரௌடகம்பீரமாக சதஸ்ஸான சடங்கினு சாட்சியம் வகிக்குவானாய் எத்தேர்ந்தது.
3: ലോക നാളികേര ദിനാഘോഷവും ദേശീയ പുരസ്കാര സമർപ്പണവും. തിരുവനന്തപുരത്ത് നടന്ന പരിപാടികളുടെ റിപ്പോർട്ട് സമാപിക്കുന്നു. നിർവഹണം ഷിബു ജോർജ്, ആഖ്യാനം നിർവഹണ സഹായം രജിത് ആറ്റിങ്ങൽ.

ஆடுகளுடைய காலி தட்டகளிடையிடையிலகி துடலுகளொழுகி அத்திமரத்தின் கீழே தரையிலரப்போ திக்கறி நல்லது வாடி துறகளில் இன்னொரு துடிகுழி மேல தாயம் வகையுட ஜம்பட முருகி கண்ணாளிகளுடைய காலி தட்டகளிடையிடையிலகி துடலுகளொழுகி அத்திமரத்தின் கீழே தரையிலொரப்போ திக்கறி நல்லது வாடி தண்டடு வளையடு பறையடு வடமே